0: You are listening to Radio Surabhi 107.9 FM HD3, the number one Telugu radio station in Dallas and the OG Telugu radio of America.
1: Vandache, vandache, min saram pola maapula pulla vandache.
2: Super machi.
1: Tandache, tandache. எங்க வீட்டு தங்க திரையவும் கையில தந்தாச்சு.
3: சூப்பர் மச்சி.
4: மச்சி அத்தி
3: மாமா